0: 阿古羅安當青的這個羅羅羅里古子哈拉古阿古布子也真諾著眼著阿金路子諾著眼恰眼子哈拉恰阿西馬子諾著你這裡呢著阿金南的諾著生中眼子 哈拉西阿特那这个人真的模样的阿七步这个眼睛挪着眼睛哈拉如果你这个挪着见恰眼看阿罗拉这个挪着你这个眼睛哈拉七阿这个男的挪着身中的那西阿特那这个人真的模样的阿拉
1: Nga ya la gu ro ga ro gi lo lo ri Ha la ngi lan tan ba le na ro gi ta ba lin Da gung an gu nar ka li ro gi ngo bu yin Tan da wa ku kan cha ro gi ka ru yin Tan da se gu nye ma ro gi se ru yin Yang da se bo